தஜ்ஜம் தகஜம் தகனம் தகதம் தத்து தங்கிரு தக்திரு தத்தஜம் தகஜம் தகனம் தகதம் தத்து தங்கிரு தக்திரு தத்தரி ததல தஜ்ஜனு தஜனு தத்திமி ததிமி தஜ்ஜனு தத்த தரித தனத தனுத